0: ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
0: ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம சுந்தர மதன மோகன
0: ஷாம் சுந்தர மதன மோகன
1: ஷாம்.

0: மாதவரி மாதவ கிரிதாரி,
1: மாதவாரி மாதவாரி மாதவ கிரிதாரி,
0: மாதவாரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ

அந்தமும் பின்னை தொலகின் க்ஷேத்ர தரிசனம் கூட செல்லனு ஹம்பின்.

0: ஹரி மாதவ கிரிதாரி, ஷாம சுந்தர மதன மோகன,
1: ஷாம சுந்தர மதன மோகன,
0: ஷாம் சுந்தர மதன மோகன,
1: ஷாம் சுந்தர.

காலமோ பின்னை தொலையின் க்ஷேத்ர தரிசனம் கூட செல்லனு ஹம்பின்.

பரம பாவனமைன பரதாவனி எந்து சகனமன்னதே மனக்கு சக்கதனமு வ்ரதமுல நிட்டியந்து வன்னெகாஞ்சினயட்டி கனசத்யசீலமே கடின தபமு வ்ரதமுலன்னிட்டியந்து வன்னெகாஞ்சின எட்டி கனசத்யசீலமே கடின தபமு மதுரபாவம்பேதி மன தேசமந்தன்னா மாத்ருபாவமு கண்ணா மான்யமெத்தி மதுரபாவம்பேதி மன தேசமுனக்கண்ணா மாத்ருபாவம்பேதி பிராணம்பு கண்டெனு மானம்பே கனமனு மனதேச நீதினி மண்டகல்பி பிராணம்பு கண்டெனு மானம்பே கனமனு மனதேச நீதினி மண்டகல்பி நேட்டிக்கு சிறி பரதேச நீதுலரசி நேட்டிக்கு சிறி பரதேச நீதுலரசி வேச விசித்திர சேச்சமனு விச்சுக்கத்தே ஔரா ஏமந்து பாரத பாலனம்பு ஏமந்து பாரத பாலனம்பு ஏனுகெட்டுல தனபல மெருகலேதோ அட்டுலே ஐநாறு.